அந்நியர்கள் கல்வி கற்கும் பொழுது தனுர்மறை என்பது பூமியோடு

0: பாடல்.
1: மின்சாரத்திலிருந்து பிரிந்து மற்றும் அதித்யா ஆகியவர்கள் உடனே வயிறு வருவதில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் போது
0: தாங்கிதான் பிடித்தவர்கள் தாங்க பேசும்
1: பாரு.

0: சர்வதேச கிரிக்கெட் பாகிஸ்தான் மற்றும் கனடா இளம் வாங்கி அடுத்து வருகின்ற பாடல்கள்
1: ஓமான் தலைவர்கள் குறித்து மிகவும் உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் இருக்கு
0: இதெல்லாம் அர்த்தங்கள் மீண்டும் பயிர்

இருக்கிறோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடியார் பிரான் முகம் வானொலி கனடா ஐடியார் லண்டன் தலைவத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிய தலைவர்கள் நான் உங்கள் காணும். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு வரியில் இருப்பார் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே பாட்டை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இருப்பார். கட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடல்கள் பாடல்கள் காட்டிலையில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல். முதலில் காட்டிலையில் ஒழிக்க போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிந்திருக்கின்ற வார்த்தைகள் கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரையில் பாடல் ஒழிக்க போகின்றது என்பதை இன்று பாடல் கவனித்துக் கொள்ளுங்கள்.

எடுத்துக்கொண்டு கொண்டது ஒரு வழி, ஒரு பாடல்கள் ஐடி அரங்கில்தான் கழுவுவோம்.

நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கை முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, உண்மையாக வாழ்பவர்களும் உண்டு. இந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கிய முக்கியமான ஒரு பங்களிப்பு காட்டியிருக்கிறது என்றால் அது என்னதான் முக்கியமாக திருமணம் என்பது தரம் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணம் நம்முடைய வாழ்க்கையில் வயது வாழ்க்கையில் இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். இப்படி என்றால் காதல் திருமணம் என்றால் சில வேலை பிரிஞ்சிருப்பார்கள், அதே திருமணத்துக்கு புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் எடுக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விருப்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்துச் சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்து போய் அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்நியமான வாழ்க்கையை நிறுத்தி செல்ல வேண்டும் நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து நடந்து கொள்ள வேண்டும். தப்பு இருந்தால் மன்னிக்கவும், இது தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இடையிலே நாம் அதை செய்யக்கூடாது அப்படி என்பதை சொல்லி அது சொல்ல நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது கீழம் அல்லது காசு பணம், நகை நட்டு காரு பங்களா என்றதில்லை. மனதால் செய்யப்படும் ஒப்பந்தம் கொடுத்து அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்றதை நான் உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் உங்கள் திருமணம் செய்யாது, உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாது. நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் உங்களை திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியமாக நீங்கள் கருதினால் உங்கள் திருமணம், நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் திருமணம் செய்வார். நீங்கள் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் அந்தபடி செலவழிப்பதாக இருந்தால் உங்கள் திருமணம் செய்வார்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யும். உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றிக்கொள்ள மறுப்பவர்கள் இருந்தால் நீங்கள் திருமணம், உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்வார்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் சோதிக்கப்படுவது பாசம். திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை சோதிக்கப்படும் ஒரு பாசலாம். திருமணம் என்பது நாம் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையை நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் படிப்புகளையும் மாற்றிக்கொள்ளும். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவில் சோர்ந்து வந்துவிடும். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே இல்லை. தன் சுகத்தை தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோடியாக நாங்கள் தான் அதை கற்றுக் கொடுத்து உட்பார்ப்போம். எங்களுடைய பயன்பாடு என்பது முக்கியமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களையே நாங்கள் கவனத்தில் எடுத்து கொடுத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறோம். நிச்சயமாக அந்த பிள்ளை மீண்டும் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு
உங்கள் வாழ்க்கை முடியும். வேணும் தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுவார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்து விட்டால் நிச்சயமாக அது தேர்தலுக்கு தான் போகும். வாழ்க்கை வாழப்படுகிறது. ஒரு குறுகிய காலத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை பேசும்போது மகிழ்ச்சி. இருந்தாலும் இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக சந்தோஷமாயிருக்கின்றது. இந்த வகையில் காட்டலையில் எடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர் இரு பாடல்கள் நிச்சயமாக அடுத்தாக நான் இதை திருமதி பாடலாக எடுத்து வர நினைக்கவில்லை. ஏனென்றால் ஒருவரின் இரு பாடல்கள் காட்டலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. கடைசியாக ஒழித்த பாடலோடு தான் நான் கொண்டு வருகிறேன். அந்த வகையில் எங்கு அந்த பாடல்களை ஒழிக்கிறது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காட்டலில் வருகின்றது.

வேலை பார்க்க போற மேல சந்தோஷம். யாரு அந்த சில பேரு முக்கியமானவங்க?

Hasta luego.

0: கேக்குறீங்க. வீட்டுல இருந்து பெரியவங்க யாராச்சும் வர சொல்லி அப்பா கிட்ட பேசுறேன்.
1: வார்த்தை கேட்டுக்கிட்டு வேலை சொல்லாம்

மக்களை கலக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வகையில் விருப்பாடு ஆத்திரமான பார்வை ஏற்புடைய இடைக்கால பாடல்களை கலைக்கொண்டிருக்கின்றது ஒரு வகையில் விருப்பாடுகள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் டிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் தலைவர்களிலிருந்து நான் உங்கள் கலந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்குகிறேன். இது சர்வதேச தமிழ் வானொலி முதலையும் ஒன்றும் ஒரே பாடல் போய்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடலில் இந்த பாடல் எங்கே ஒழுங்கு என்ற வார்த்தையை

0: கொதிக்க
1: எல்லோரும் பார்க்க
0: தென்றல் என்னை
1: தென்றல் என்னை
0: தென்றல் என்னை முத்தமிட்டது.
2: காட்டளையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு இடத்தோட புதிய பழைய இடைக்கால கிராமம் என்று சொல்லி பிரகாசமான பாட்டு பாடல்களுடன் காட்டளையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பாடல்கள் உங்களுக்காக இடத்தில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற நான் உங்கள் தரம் ஐசிஆர் லண்டன் ஒரு வரியில் இரு பாடல்கள் ஒரு வரிக்குள் எழுந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி வெங்கி எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கிறது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலை குந்தி முதல் ஒழிக்கின்றது என்றும் நீங்களாக இதையும் கேட்டு பாருங்கள்.

நிக்கத்து என் நிக்கத்து அள்ளி கொண்ட மாங்கை சேரும். காட்டிலையில் ஒளித்து வருகின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமம் என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டிலையில் ஒளித்து வருகிறது. இதுவரை நேரமும் என் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐடிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இன்றைக்கு சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அறிஞர்களுக்கு நன்றியின் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டும் இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர்கான் யுகம் வானொலி கொண்ட ஐடிஆரும் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பாடல்கள் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருக்கும் நன்றி வணக்கம்.

0: முதல் பாடல் காற்றை ஊடாது.
1: நந்தா திரையில் யுவன் சங்கர் ராஜா இசையில் வெற்றிபாலன் திருமணம் குரலில் பழனி பாரதி அறையில் இருந்து முன் பணியாற்றார்
0: மாற்றம் கண்டவன் இதோ காலம்.

ஜான் கேவேக்கில் அந்நிகழ்ச்சி சேர்ந்து மற்றும் பிறவில் லோகேஷ் பதவியில் இருந்து ஜனாதிபதி பாடல் ஜூ பாட்டு

0: think one of them is Victoria Citizen. It is Sarvadesa Tamil Vanoli, ICR, Talkman, Sarada, Yukam Vanoli. சொல்லிருக்கின்ற பாடல்
1: டூயட் திரையில் எத்தனை பிறகு ஏராமத்தையும் மற்றும் வரியிலிருந்து என் காதலி பாடல் என் காதலி என் காதலி என்னென்ன
0: நான் போவேன் என்று சொல்லும் ஏன் பன்னிரண்டு இது

சின்ன வயசுல இருந்து எப்படி தெரியுது, ஜீவித்த நாட்டு மாறுது, யானா கால குரல் ஞாபகத்துக்கு மாறுபாடு இருக்கிறது, பொன்னன் நம்பாரு பாடல்.

0: இசை குழந்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல்
1: யூத் திரையில் மணி சர்மா அவர்களின் ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் பாலியமுத்து வரியில் இருந்து சக்கரை இரவு பாடல்.
0: மனம் பச்சை தண்ணித்தான் சொல்லி அதை பற்றி வைப்பது உன் தன் என் வாழ்க்கை என்னும் பாட்டாயிருக்கு புனிதாவுக்கு குடும்பத்து
1: கவிதை பாடு ஆதல் கண்கள் கடைசியில்
0: சக்கரை நிலவு பெண் நிலவு
1: காணும்போது.
0: இதோ பாடல் நான் கருத்து

0: வானலை வந்து கொண்டு இருக்கிறது. இயற்கை அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல்
1: கண்டு கொண்டு குதியில் ஆர்வமான சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல் இல்லை என்ற சொல்லை தாங்க வந்திருந்தால்
1: இன்னும் இன்னும் இருப்போர் வேண்டும் என்ன சொல்ல போகிறார்கள். இது பாடல்

0: சர்வதேச சொல்லுங்கள் ஐடிஆர் யுகம் அவர்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அடுத்து வருகிறது பாடல்
1: ராம் சிவபால் சொல்லி ஹிப்ஹாப் தமிழா மற்றும் சங்கீதாய் சொல்லி ஹிப்ஹாப் தமிழா வரையிலிருந்து ரோம் ரோம் பாடல்
0: உன் பார்வை இவன்
1: தூரம் ஒரு தூரம் என் பின்னால் நான் தரவான் இது பாடல்

0: பங்கு இருந்தது டீ கோரியில். அடுத்து வருகின்ற பாடல் கிரிஜன் திரையில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் ஹரிஹரன் பதிவிலிருந்து தனியே அண்ணன் பாடல்.
1: தனியே தொடர்ந்து நான் காத்து காத்து நிலவில் பொருள் நிலவிலும் பொருந்தும் என்று இதோ பாடல் தொடர்கிறேன்.

0: பேசிக்கொண்டிருப்பது இது சர்வதேச தினத்தின் ஐக்கியா பிரான்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை குறியில் மிகவும் துறையில் வருகிறது அதிகமாக நேற்று நான் என்னை பார்த்த பார்வை வேறு நீங்காத எண்ணமாக ஆனால் உன்னோடு நானும் போனால் தூரம் யாவும்
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் கேட்க வேண்டும் என்று கை கூடினால் அதிகமா அதிகமா
1: இதோ பாருங்கள்

0: இது சர்வதேச தனது ஐபிஆர் கனடா யுகம் வானொலி
1: நேர்கள் இத்துடன் இந்த நிகழ்வை நிகழ்ச்சி செய்து மீண்டும் ஒரு
0: இசை கோலத்தில்
1: உங்களை சந்திக்கும் வரை
0: வணக்கம் சொல்லி இதை தொடர்ந்து
1: உங்கள் அன்பின் ஜனநாதன்
0: மற்றும் விச்சு நாதன்.
1: நன்றி, வணக்கம்.
0: அன்பான நேயர்களே.

மறுபடி அன்பானவர்களே நலமாக இருக்கிறீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிராங்க் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் கலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கும் கலையகத்தில் நான் உங்கள் கவனம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு வரியில் இருப்பார் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இருப்பார். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடல்கள் பாடல்கள் காட்டிலையில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் ஒரு பாடல். முதலில் காட்டணியில் ஒழிக்க போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரையில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டணியில் வர முதல் பாடலில்

காட்டிடையில் அடித்துக் கொண்டிருக்கின்றது ஒருவர் பாடல்கள் ஐடிஆர் லண்டன் கலையரங்கம்.

बेटे दीवार की।

இல்லை அலங்கரித்து கொண்டு கொண்டது அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வருகிறது பாடல்கள் நிச்சயமாக ஒரு வருகிறது பாடல்கள் பல்சுவை அம்சங்களாக கூட நம்ப வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம் ஒரு சில வருகிறது. இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, தனியாக வாழ்பவர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கிய முக்கியமான ஒரு பங்களிப்பு உண்டாக்கியிருக்கிறது என்றால் அது உண்மைதான். முக்கியமாக திருமணம் என்பது பெரும் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகும் போது திருமணமும் எங்களோட வாழ்க்கையில் எங்களுடைய வயது வரும்போது நாம் முக்கியமாக அதை சென்றடையும். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். இப்படி என்றால் காதல் திருமணம் வந்தால் சில வேலை புரிஞ்சிருப்பார்கள், அதே திருமணத்திற்கு புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் எடுக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கை இந்த வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்நியமான வாழ்க்கையை நீட்டு செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து என்று சொல்ல வேண்டும். தப்பு இருந்தால் மன்னிக்கவும், இதில் தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இருந்தாலும் இடையிலே நாம் செய்யக்கூடாது அப்படி என்பது இன்றைக்கு அது சொல்லும் என்று நான் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது சீதனம் அல்லது காசு பணம் நகைநட்டு காரு பங்களா என்றதில்லை, மனதால் செய்யப்படுகிற ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்றதை நாங்கள் சொல்லலாம். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது. உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பி ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். நீங்கள் யாரிடமும் கலந்தோர் ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யலாம். உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யலாம். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யலாம். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் போதிக்க போன ஒரு பாசம். திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை போதிக்கப்படும் ஒரு பாசனையாகும். திருமணம் என்பது நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கை என்று நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் அர்ப்பணிப்புகளையும் மாற்றிக்கொள்ள தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவில் தோர்ந்து அடைந்து விடுகிறார். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே இல்லை. தன் சுகத்தை தன் திருப்தியை மாத்திரம் பார்த்தவர்கள் பயணத்தின் நடுவிலே தோல்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் பந்தம் யார் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் தோல்வடையும் போது பெரியோரியர்கள் நாங்கள் தான் அதை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்த எங்களுடைய கடமையாகும் என்பது முக்கியமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் நிச்சயமாக அந்த பிள்ளை மீண்டும் மையமாய் வாழ வேண்டும் என்று சொல்லுவது ஒரு இதை நாம் பத்திரத்தை நம்பி எடுத்துவிட்டால் நிச்சயமாக அது வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்துவிட்டால் நிச்சயமாக அது போர்வடைந்துதான் போகும். வாழ்க்கை நன்கொண்டு வாழப்படுகிறது. ஒரு குறுகிய காலத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது, சந்தோஷத்தை அங்கே இருக்கும். இருந்தாலும்
விஷயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வகையில் பாட்டலையை முடித்துக் கொண்டு சொன்னது ஒருவர் இரு பாடல்கள் நிச்சயமாக அடுத்தாக நான் இதை திருமண பாடலாக எடுத்து வர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒருவரின் இரு பாடல்கள் பாட்டலையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அது கடைசியாக ஒலித்த பாடலோடு தான் நான் கொண்டு வருகிறேன். அந்த வகையில் இங்கு அந்த பாடல்கள் ஒலிக்க வேண்டியதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒலித்த பாடலின்

good.

0: வேற பார்க்க போறதுனால சந்தோஷம் தான்.
1: சில பேரு மனம்

0: இப்ப வர சொல்லியிருக்காது.
1: அடுத்த வாரம் இங்கூர் தானே.

0: கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாராச்சும் வந்து சொல்லி அப்பா கிட்ட பேசுறீங்க?
1: அதே மாதிரி வர சொல்லி
0: நான் என்ன

கருத்துக்களை கலக்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரையில் இரு பாடல்கள் அற்புதமான பார்வை ஏற்புடைய இடைக்கால பாடல்கள் பாடல்களை கலைத்துகின்றது. ஒரு வரையிலே பாருங்கள், இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான் யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் தலைவர்களிலிருந்து நான் உங்கள் கலைஞர் நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டேன். இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே பாடல் என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடலில் இந்த பாடல் எங்கு ஒளிந்து என்ற வார்த்தை என்பது கண்டது.

வரியில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு பாடல் வேட்டை வழக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால பிராணிகள் என்று சொல்லி பிரகாசமான பாட்டு பாடல்களுடன் சார்பில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. பாடல்கள் உங்களுக்காக இதற்கு தொகுப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் திங்கள்கரன் ஐபிஆர் இல்லாமல் சொல்லி ஒரு வரியில் இரு பாடல்கள் ஒரு வரிக்குள் எழுந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி தொங்கி எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலை துண்டு அந்த வரி ஒழிக்கின்றது என்பதாக நினைக்கின்றது. இதையும் கேட்டு பாருங்கள் எங்கே ஒழித்திருப்பதை.

0: நித்தத்து என் நித்தத்து அள்ளி கொண்டம் வந்தை சேரும் என்ன
1: காட்டலையில் ஒளி போகின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள் அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டலையில் ஒளி போகின்றது. இதுவரை நேரமும் என் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐடியா மற்றும் விதவானொலியின் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சொந்தப்பட்டை வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கு மக்களின் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டும் இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடியா தான் விதம் வானொலிக்கான ஐடியாவும் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பார்க்கும் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கி வழங்கியிருந்து நான்
2: நம்பிக்கையுடன்

கடை இது சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியா பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மண்ணில் திரையிலிருந்து கண்ணில் வந்து நீங்கள் போல்.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் பழனி சிறையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

காதல் கொள்வதில் அர்த்தம் என்னடா, காதில்லாதவன் குடும்பத்திலே.

இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமீன்கள் திரையிலிருந்து ஆனந்தயாலை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொன்ன சொல்லை மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல் காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பூ போலே பொன்னானது, இந்த வண்ண மயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தம ராஜா சிறையிலிருந்து வானிலை வருகிறது.

ஒரு பொங்கல் வருது சொல்ல

கூடி வருது சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது சொல்ல வார்த்தை

கொண்டிருப்பது இசை கூடங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா எங்கள் காதோரும் கடல் புறா பாடுமையா வங்காள கரையோரம் வாருமையா எங்கள் பாய்மர விளையாட்டை பாருமையா.

இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன், நண்பர்கள் கவனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நாம் தெரிவு செய்திருக்கும் பாடல் பக்தி குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

குரு கண்ணாடி காதலே சொன்னாடி சிசிறு கண்டாடி செத்து முத்து பார்ப்பு விட்டு சிரிக்க தோணுதே சத்தம் போட்டு குடிக்க தோணுதே சத்து முன்பு கேட்ட பாட பாட தோணுதே வெட்கமின்றி ஆட தோணுதே

0: தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேறோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.
1: யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேறோ

இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியின் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருகியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

அருள் புழித்தது போல் இருக்குதா?

கொட்டும்பனி கடலுக்குள்ளே குடிச்சது போல் இருக்குது. கொட்டும்பனி கடலுக்குள்ளே குடிச்சது போல் இருக்கு.

0: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
1: இத வந்து விட்டாரே நத்தா.

நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

சங்கீதம் பாடும் நீரோடையின் சலசலத்து. இந்த அழகுக்கெல்லாம் அடைக்கலம் தர்ற

Here's the problem.

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள்

பேசுறீங்கள நாங்கள் அனைவரும் கனமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான் யுகம் வானொலி கனடா ஐடிஆரை லண்டன் தலைவத்திலிருந்து நினைத்து உங்களுக்கான தொகுப்பு வழங்கிய தலைவத்தில் நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை திணிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு கரையில் இருப்பார் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் பாட்டியை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழிந்து வருகின்றது ஒரு வரியில் இருப்பார். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடல்கள் பாடல்கள் காட்டிலையில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல். முதலில் காட்டிலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரியில் பாடலில் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டிலையில் வர முதல் பாடலில்

நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கை முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, தனிமையாக வாழ்பவர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு பங்காற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். முக்கியமாக திருமணம் என்பது பெரும் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே எவர் விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் மனித வாழ்க்கையில் இந்த வயது இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். இப்படி என்றால் காதல் திருமணம் வந்தால் சில வேலை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்துக்கு புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் இருக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்துச் சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கை இந்த வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குடைய தன்னுரிமான வாழ்க்கையை முடித்துச் செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து எனக்கு சொல்ல வேண்டும். தப்பு இருந்தால் மன்னிக்கவும், இந்த தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் எதை எதை நாமல் செய்யக்கூடாது அப்படி என்பது இன்றைக்கு அது சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது கீரணம் அல்லது காசு பணம் நகைநட்டு காரு பங்களா என்பதில்லை, மனதால் செய்யப்படுகின்ற ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெருமிதம் கொடுத்து கொள்கிற ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்கின்றதை நாம் பார்ப்போம். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது, உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். நீங்கள் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழித்ததாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யும். உங்கள் தவறுகளை ஏற்றிக்கொள்ள மறுப்பவர்கள் இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யும். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற தீயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் போதிக்கப்படும் ஒரு பாசம். திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை போதிக்கப்படும் ஒரு பாசவையாம். திருமணம் என்பது நாம் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையை நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் படிப்புகளையும் மாற்றிக்கொள்ளும். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவில் சோர்ந்தடைந்து விடுகிறார். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவில்லை. தன் சுகத்தை தன் திருப்தியை மாற்றம் பார்த்தவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் இது லேசான பந்தம் யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோடியாக நாங்கள் தான் அதை தப்பி கொடுத்து உற்சாகப்படுத்த எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. முக்கியமாக நாங்கள் பண திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களை நாங்கள் கருத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறோம். நிச்சயமாக அந்த பிள்ளை மீண்டும் நாள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு
ஒரு இதை நம் சத்தத்தை நம் சொல்லி எடுத்துவிட்டால் நிச்சயமாக அது வாழ்க்கை முடியும். வீணோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாம் நினைத்துவிட்டால் நிச்சயமாக அது தோர்வடைந்து தான் போகும். வாழ்க்கை நம் கையில் வாழப் பிறந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும்போது சந்தோஷத்தான் இருக்கும். இருந்தாலும் இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வகையில் காற்றலையில் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது ஒருவரையும் இரு பாடல்கள் நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமண பாடலாக கொடுத்துவர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒருவரையும் இரு பாடல்கள் காற்றலையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. கடைசியாக ஒழித்த பாடலோடு தான் நான் கொண்டு வருகிறேன். அந்த வகையில் இங்கு அந்த பாடல்கள் ஒழித்தது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின்

0: பார்த்து சந்தோஷமா இருக்கும். உன்னால மட்டும்தான் முடியும்.
1: பார்க்க போறதுனால சந்தோஷம் தான்.
0: சில பேரு
1: முக்கியமானவங்க.

0: சொல்லிருக்காரு.
1: தானே ஆயிட்டீங்களா?
0: ஆசைப்படுறேன்.

0: எப்படி வீட்டுல இருந்து பெரியவங்க யாராச்சும் வர சொல்லி அப்பா கிட்ட பேசுவோம்.
1: அதே மாதிரி வார்த்தை கேட்டுக்கிட்டு வரக்கூடாது.

மக்களை கலக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல் அற்புதமான பாதை புதிய இடைக்கால பாடல்கள் கலைத் தோன்றுகின்றது ஒரு வரியில் பாருங்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான் யுகம் வானொலி கனடா ஐபிஆர் லண்டன் தலைவர்களிலிருந்து உங்கள் தலைப்பு கட்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டது. இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே பாடல் என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒலித்த பாடலில் இந்த பாடல் எங்கே ஒளிந்திருந்த வார்த்தை என்று சொல்லி கண்டு பார்ப்போம்.

வரியில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது, ஒரு வரியில் இரு பாதம். ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய உடைக்கான பிராணி என்று சொல்லி அந்த காட்சிமான பாட்டு பாடல்களுடன் காட்டிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒருவன் இரு பாடல்கள் உங்களுக்காக இதற்கே தொகுப்பில் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. நான் உங்களுக்கான ஐடிஆர் லண்டன் சொல்லி ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒளிந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி எழுதி எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கும் ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலை சிந்தி அந்த வரி ஒழிக்கும் என்று நீங்கள் இதையும் கேட்டு பாருங்கள்.

0: கட்டு என்னை கட்டு அள்ளி கொண்ட மாங்கை பேரும் என்ன.
1: காட்டலையில் ஒழித்து ஓய்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால பிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டலையில் ஒழித்து ஓய்ந்தது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐசியா மற்றும் யுகமானொலியின் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கு நன்றியின் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டும் இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசியர் தான் யுகம் வானொலி கன்னடா ஐசியான. அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பாடல்கள் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருக்கும் நான் கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சியில் இருந்து விடுபடுகின்றேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையோடு விடுபடுகின்றேன். நன்றி.

0: அருகே நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காட்டிலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவன் சங்கர் ராஜா, இசையில் வெற்றி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, அறையில் இருந்து முன் பண்ணா பாடல்.
0: புரியாத உறவின் போது அறியாத சிலைகள் பாசம் தந்துடன் இதோ பாடல்.

0: பிரான்சியிலிருந்து அன்னிரத்திலிருந்து மற்றும் பிறகு ரோகேஷ் வர்மியிலிருந்து ஜனாதிபதியாக இருந்து பாடல்
1: இன்னும் பாட்டு

0: இருந்து
1: நான் கோவிலிருந்து திரும்பினேன்.

0: இசை குழுங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல்
1: யுத்திரையில் மணிஷர்மா ஹரிஷ் ஆகவென்ற குரலில் பாரதமுத்து வரியில் இருந்து சக்கரை நிலவு பாடல்.
0: மனம் பத்தை சந்தித்தால் சொல்லு, அதை பற்ற வைத்தது உன் தங்கை. என் வாழ்க்கை என்னும் பாட்டாய் எழுத்து குளிப்பாக்கு குடமைத்து.
1: கவிதை பாடல் ஆதர் பேசினால் கடைசியில் எல்லாம் கொள்கை
0: சக்கரை நிலவு பெண் நிலவு
1: நானும்
0: இதோ பாடல் மண் பரப்பு.

0: அலங்கரித்து தங்கள் அருகின்றே அர்ப்பிப்பார்கள். மிஸ்டர் லோக்கல் குறித்து சுப்பிரமணியா இப்போது அனிருத் குறித்து மிஷி விஜய் அணியிலிருந்து சக்கின கட்டுரை பாடல். அவள் நேரா பார்க்கையில் சிலர் வேறா ஆகுது,
1: அவள் நேரா பிரிக்கையில் மூன்றாம்
0: இதோ பாடல்.

0: பகல் வானலை வந்து கொண்டு இருக்கிறது. இயற்கை அலங்களுக்கு அடுத்த வர பாடல்
1: வந்து கொண்டிருக்கிறது. இடையில் அகர்ந்த அம்மன் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறார் பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்ற சொல்ல தாங்க வந்திருந்தால்
1: இன்னும் இல்லை என்று சொல்ல போகிறார். பாடல்

0: சர்வதேச தமிழ்நாடு ஐடிஆர் கனடா யுகம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அடுத்து வருகிறீர்கள் பாடல்கள்
1: நான் சிந்தால் சொல்லி ஹிப்ஹாப் தமிழா மற்றும் பண்டிகை கொண்டு ஹிப்ஹாப் தமிழா வரையிலிருந்து ரோம் ரோம் பாடல்
0: உன் பார்வை உன் பேச்சு
1: இவன் தூரம் வெகு தூரம் உன் பின்னால் நான் வரவா இது பாடல்

0: பங்கு உயர்த்தது இசை கோலங்கள். அடுத்து வருகின்ற பாடல் ரிதன் பிரிவில் ஏரகமான் சங்கர் மகாதேவன் குரலில் அரிஹரன் அருகிலிருந்து தனியே தன்னந்தனியே பாடல்.
1: தனியே தனித்து நான் காட்டி பார்க்கணும் நிலைமை பொருள் நிலைமையும் பொருந்தும் இதோ பாடல் பார்க்கவில்லை.

மின்சாரத்தினது குறையும் ஏஆர் ரஹ்மான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூட்டும் பாடல். பூ பூட்டும் போது தங்கிடம் சொல்லித்தருவில் தங்க பேசி பாடலை பார்க்கிறேன்.

0: இது சர்வதேச கல்வி ஐசிஆர்ஆர் மற்றும் கனடா யுவம் வானொலி அடுத்து வருகின்ற பாடல்கள்
1: ஓ மை கடவுளை குறித்து லேஹாங்கிலின் இசையில் சிஸ் ஸ்ரீராம் குழுவில் கோ ஸ்ரீஷா வருகிறது கதை போவார். நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனால் நீ உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் இருக்கும்.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும் என்னை காணும் கை கூடினான் அதிகமா அதிகமா
1: இதோ பாருங்கள்.

0: இசை கோலங்கள்.
1: இது சர்வதேச தமிழ்களின் ஐபிஆர் சாங்ஸ் மற்றும் கனடா யுகம் வானொலி.
0: நேயர்கள், இத்துடன் எழுதுவை நிகழ்த்தி மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி இதை தொடர்ந்து
0: உங்கள் அன்பின் ஜனநாதன்
1: மற்றும் விச்சு நாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே,

We can't do anybody.

பாடல்

Thank you.

அடுத்த வருஷம் வந்து துப்பாக்கி வச்சு

Thank you.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடியா, பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நாடோடி மன்னன் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் பழனி சிறையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமேங்கல் திரையிலிருந்து ஆனந்தயாலை நீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொல்ல சொல்ல மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காலன் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

Thank you.

அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொண்ணானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தமராஜா திரையிலிருந்து வானிலை வருகிறது.

குழுமையும் கூடி வருது, சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது. சொல்ல வார்த்தை இல்லை மாமனோட, இந்த மாமனோட மனசு மல்லியப்பூ, இந்த வண்ணமையில் அதனால்

வருது.

0: கேட்டுக் கொண்டிருப்பது இசை கோளங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்கள் தாய்மர விளையாட்டை பாருமையா.
1: ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள்

இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கல்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நாம் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

வெட்டு சிரிக்க தோணுறேன், சத்தம் போட்டு குடிக்க தோணுறேன், சற்று முன்பு கேட்ட பாட பாட தோணுறேன்.

சத்தம் போட்டு குதிக்க தோணுதே, சத்தம் ஒன்று கேட்ட பாட பாட தோணுதே, வெக்கமின்றி ஆட தோணுதே.

தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேறோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச கமல் வானொலி ஐபிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

சிலுக்குது உள்ளோ சிரிக்குது, உடம்பு சிலுக்குது உள்ளோ சிரிக்குது, கொட்டும்பணி கடலுக்குள்ளே குடிச்சது போல் இருக்குது, கொட்டும்பணி கடலுக்குள்ளே குடிச்சது போல் இருக்குது.

0: கையில கொடியும் கட்டி பல்லாண்டு பாடி ஒண்ணு கழிக்குது. உள்ளாத கோட்டை கட்டி கீழ கொடியும் கட்டி பல்லாண்டு பாடி ஒண்ணு கழிக்குது. பன்னீரை ஊசி ஊசி குளிக்குது.
1: அருவியிலே குளித்தது போல் இருக்குதா மனசே மயக்குதா சுகமும் கிடைக்குதா. புத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா.
0: புத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது. புத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது.
2: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதாள்.
3: இத வந்து விட்டாரே நத்த

கோலங்களை நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

சங்கீதம் பாடும் நீரோடையின் சரசரப்பு, இந்த அழகுக்கெல்லாம்

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.

0: இயற்கையா இருக்குதே நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காதலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவசங்கர் ராஜா, இசையில் விட்டு பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரியில் இருந்து
0: புரியாத உறவில் நின்று அறியாத சிலர்கள் மாற்றம் தந்தவன் இதோ பாடல்.

பாடல். கிராம சேவைக்கும் அன்னிலும் சேர்ந்து மற்றும் குரலில் ரோகேஷ் வரியிலிருந்து பாடல் இதோ பாருங்கள்.

0: குரல் ஹிட்போடி சிவன். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் டாக் மற்றும் கனடா முகம் வானொலி. தொடர்கின்ற பாடல்
1: டூயட் பிரிவில் வெற்றி பெறுவது ஏராளம் வரியிலிருந்து என் காதலி ஆகும். ஏன் காதலி என் காதலி என்னுடன்
0: நான் ஓவியம் என்று தெரிந்தது ஏன்

0: என்ன சொல்லுங்க தெரியும், இது கணக்குமா தெரியும், நானாம் கால குரல் நான் முட்டுக்கு மறந்து தன்னை நம்பாது பாடல்.
1: தன்னை நம்பாது ஏமாற்றம் ஏமாற்றம்
0: கண் இருமல் காதல் குழாய் இதோ பாடல்

0: குழந்தைகள் இசை குழந்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல்
1: யுத்திரையில் மணிசர்மா குரலில், ஹரிஷ் ராகவேந்திரா குரலில், பல்யமுத்து அருகில் இருந்து சக்கரை நிலவு பாடல்.
0: மனம் பச்சை தண்ணித்தால் சென்று அதை பற்ற வைத்தது உன் தந்தை, என் வாழ்க்கை என்னும் பாட்டாய் எடுத்து குளிர்காலத்தில் குடும்பத்தில்.
1: கவிதை பாடல் ஆதல் ஒற்றை அல்வல் கடைசியில் எல்லாம் பொய்கள்
0: சக்கரை நிலவு தென் நிலவு
1: காணும்போது அறிவு.
0: இதோ பாடல் மண் பரப்பு.

0: நிகழ்ச்சிகளுக்கு அடுத்து வரும் பாடல்
1: கண்டு கொண்டிருக்கின்ற இடையில் ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறார் பாடல்கள்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல் இல்லை என்ற சொல்லை தாங்க வகித்தால்
1: இன்னும் இல்லை எனக்கோ இன்னும் வேண்டும் என்ன சொல்ல போகிறார்கள்.

தூரம் மிக தூரம் பாடல்.

0: அடுத்து ஒரு பாடல் கிரிஜன் கிரியில் வேறகம்மன் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் அரிஹரன் வரியிலிருந்து தனியே கண்ணந்தனியே பாடல்.
1: தனியே கண்ணந்தனி நான் காட்டு காட்டு நின்று நிலைமை பொருள் நிலைமையும் பொறுமை என்று உள்ளது. இதோ பாடல் கட்டளை.

0: அடுத்து வரும் பாடல்.
1: மின்சார கடவு திரையில் ரஹமான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் போது அதை கேட்டுதான் பாடல் பூஞ்செடியும் பாடல்
0: பச்சைகளின் கூ கூ கூ பச்சைகளின் ரிங் ரிங் ரிங் தங்கினம் சுடிதருவி தங்க பெண்ணு
1: இது பாடல் கட்டளையில்

0: கேட்டுக்கொண்டிருப்பது இது சர்வதேச நிலவரங்கள் ஐபிஆர் மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை திருவி நிகழ்வியும் ஸ்ரீராம் துறையில் கோசேஷா வருகிறது ஹரிகோமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு நீங்காத எண்ணமாக, ஆனால் இன்று உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் இருக்கிறேன்.
0: இதற்கெல்லாம் அசங்கள் என்ன கேட்க வேண்டும் என்னை காணும் கை கூடினால் அதிகமா அதிகமா
1: இதோ பாருங்கள்.

0: இதுவரை கேட்டதற்கு இசை கோலங்கள்.
1: இது சர்வதேச நிபுணர்கள் ஐபிஆர் மற்றும் கனடா இதம் வானொலி.
0: நேயர்கள், இத்தோடு இந்த நிகழ்வை நிகழ்த்தது மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடிய வருவது
0: உங்கள் அன்பின் ஜனநாதன்
1: மற்றும் விக்கு நாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே.

Mirovan yüzyılındayız. Aracı rüzgar kaybolmuş müdürlüğü.

भी बनती है।

Increíble.

ಶ್ರೀರಂಗ.

இப்போ தங்க கிறது சோசியல் ஸ்டார் பண்றது மென்ஷன்

கடை இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடியா பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மண்ணில் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் பழனி திரையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

அர்த்தம் என்னடா காசில்லாதவன் குடும்பத்திலே, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

0: ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காதில்லாதவன் குடும்பத்திலே.
1: நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமிங்கள் திரையிலிருந்து ஆனந்தயாலை மூட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொன்ன சொல்லை மறந்திடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

வைக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூச்சூடுது. உத்தமராஜா சிறையிலிருந்து வானிலை வருகிறது.

சொல்லவா.

போலே இந்த வண்டமையில்லாத நம்மியது போலே புத்தான கொடுமையும் கூடி வருது சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது சொல்ல வார்த்தை இல்லை மாமனோட இந்த மாமனோட மனசு வல்லியப்பு போதே பொன்னானது இந்த வண்ணமையில் அதனால் என்னது போதே சூடுது

தோஜன போர் கோரி வருது.

0: கேட்டுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாருமையா.
1: ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள்

இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கண்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்தி குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

சற்று முன்பு கேட்ட பாட பாட தோணுதே வெக்கமின்றி

தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேறோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச கமல் வானொலி ஐபிஆர் பான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

আর কুই কেটে বলি কে দা।

கடலுக்குள்ளே குடித்தது போல் இருக்குது. கொட்டும்பாளி கடலுக்குள்ளே குடித்தது போல் இருக்குது.

0: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
1: இத வந்து விட்டாரே நத்த

கோலங்களை நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

சங்கீதம் பாடும் நீரோடையின் சலசலப்பு, இந்த அழகுக்கெல்லாம்

நானே ஆடுபடி.

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே.

காலை வணக்கம். மறுபடி அன்பானவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் தலைநகரத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க தலைநகரத்தில் நான் உங்கள் கவனம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒருவரையில் இருப்பார். ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒருவரையில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழிந்து வருகின்றது ஒருவரையில் இருப்பார். அட்டகாசமான அற்புதமான புளிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடலுக்கும் பாடல்கள் காற்றில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல். முதலில் காற்றலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரையில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காற்றில் வர முதல் பாடலை

அலங்கரித்துக் கொண்ட பின்னொரு அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வரியில் இரு பாடல்கள், முக்கியமாக ஒரு வரியில் இரு பாடல்கள் வாழ்க்கை அங்கங்களாக கூட வருவது உண்டு. அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கொண்டு வரலாம் ஒரு சில வரிகளுடன். இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, கடுமையாக வாழ்பவர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கிய முக்கியமான ஒரு பங்களிப்பு பங்காற்றியிருக்கிறது என்றால் அது உண்மைதான். முக்கியமாக திருமணம் என்பது தரம் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வயது வரும்போது நாம் முக்கியமாக அதை சேர்ந்தோம். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், தேசிய இயக்க திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது தேசிய இயக்க திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். இப்படி என்றால் காதல் திருமணம் என்றால் சில வழி புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்துக்கு பின் புரியாத மாதிரி நடப்பார்கள். தேசியத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் எடுக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்நியமான வாழ்க்கையை நிறுத்தி செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து நடந்து கொள்ள வேண்டும். தப்பு இருந்தால் மன்னிக்கவும், இதில் தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இருந்தாலும் இடையேறி நாமல் செய்யக்கூடாது அப்படி என்பது இன்றைக்கு அது சொல்லலாம் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது சீரணம் அல்லது காசு பணம் நகைநட்டு காரு பங்களா என்றதில்லை, மனதால் செய்யப்படுகின்ற ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து வேண்டிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்னென்றதை நாம் பார்ப்போம். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது, உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள், நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள், உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள், நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள், நீங்கள் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள், நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாதீர்கள், உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள், உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களை சோதிக்கப்படும் ஒரு பாசம், திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை சோதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையில் நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் நற்படிப்புகளையும் மாற்றிக்கொள்வதாகும். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே முடியாது. தன் சுகத்தை தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே சோர்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் இது லேசான பந்தம் என்று யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோடியர்கள் நாங்கள் தான் அதை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தணும் என்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. முக்கியமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களையே நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் முக்கியமாக அந்த பிள்ளை மீண்டும் மிக நாள் வாழ வேண்டும் என்று ஒரு ஒரு இதை நாங்கள் சத்தத்தை நீங்கள் எடுத்துவிட்டால் நிச்சயமாக வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்து விட்டால் முக்கியமாக அது தோல்வடைந்து தான் போகும். வாழ்க்கை நம் கையில் வாழ பிறந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கும்போது சந்தோஷத்தை அமைந்திருப்போம். இருந்தாலும்
இது நிச்சயமாக உங்களுடன் மகிழ்ந்து கொண்டதும் எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த வகையில் காற்றலையை கொடுத்துக் கொண்டு பின்னர் ஒரு வரியில் இரு பாடல்கள் நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமண பாடலாக எடுத்து வர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒரு வரியில் இரு பாடல்கள் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அது கடைசியாக ஒழித்த பாடலுடன் நான் கொண்டு வருகிறேன். அந்த வரியில் எங்கு அந்த பாடல் வரி இருக்கிறது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காற்றலில் வருகின்றது.

காட்டுக்குள்ள

0: அத்த வாரம்
1: தான் வெயிட்டிங்களா?
0: ஆசைப்படுறேன்.

0: கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாராச்சும் வர சொல்லி அக்கா கிட்ட பேசுறது.
1: அவர்கிட்ட சொல்லிட்டு அதே நாங்க வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்ல வந்துருக்கேன்.

பாடல்களை கலக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள் அற்புதமான பாடல்கள் புதிய இடைக்கால பாடல்கள் சொல்லுங்கள் பாடல்களை கலைக்கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான் யுகம் வானொலி கனடா ஐபிஆர் லண்டன் தலைவத்திலிருந்து நான் உங்கள் கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே வானொலி என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒலித்த பாடலில் இந்த பாடல் எங்கே ஒலிக்கின்ற வார்த்தை என்று சொல்லி கண்டுபிடித்து பார்ப்போம்.

0: இதயம் கொதிக்க சென்றல் என்னை சென்றல் என்னை முத்தமிட்டது.
1: காட்டிலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல். ஏற்ற இடத்துடன் புதிய பழைய இடைக்கால திராணிய என்று சொல்லி இந்த காட்சிமான பாட்டு பாடல்களுடன் காட்டிலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் கடன் ஐபிஆர் இல்லாமல் ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒளிந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி ஒளியை எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலை குந்தி இந்த வரி ஒழிக்கின்றது நீங்களாம் கண்டுபிடிக்க வேண்டும். இதையும் கேட்டு பாருங்கள் எங்கே ஒழிந்திருப்பது என்று

said,

0: கத்து என்னை கத்து அள்ளி கொண்ட மாங்கை சேரும் என்னை.
1: காட்டிலையில் ஒளித்தோய்கின்றது ஒரு வரையில் இரு பாடும் பறவை. அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டிலையில் ஒளித்தோய்ந்தது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐசிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டும் இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் தான் யுகம் வானொலிகள ஐசிஆரில் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பார்க்கும் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருந்து நான் உங்களுக்கு நன்றி வணக்கம்.
2: கட்டுக்குள்ள

நீ அக்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியா பிரான்ஸ் மற்றும் யுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மன்னன் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் பழனி சிறையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

தம்பே அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை.

அர்த்தம் என்னடா காதில்லாதவன் குடும்பத்திலே. நேயர்கள் இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமெங்கள் திரையிலிருந்து ஆனந்தயாளை நீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொன்ன சொல்லை மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக் கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

Sí.

மகிழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது. இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தம ராஜா திரையிலிருந்து வானிலை வருகிறது.

பொறுப்பும் இன்பதும் சொல்லவா.

போதே பொன்னானது இந்த வண்ணமையில் அடனது போதே பொன்னான கொடுமையும் கூடி வருது சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது சொல்ல வார்த்தை மாமனோட இந்த மாமனோட மனசு மல்லிய போதே பொன்னானது இந்த வண்ணமையில் அதனால் எண்ணியது போதே

சந்தாய கூடும் மழை கூடி வருது, சந்தோஷம் என்று பொருள்.

0: கேட்பது இசை கூடங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரும் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாடுமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாடுமையா.
1: ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோ

இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கண்வெனப்பித்து திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நாம் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறு குறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே பிறகுகள் தந்தாலே.

பாட பாட

ஒரு கண்ணாடி காதலி சொன்னாடி சிறு சொன்னாடி தந்தாடி சுற்று முற்று பார்த்து விட்டு சிரிக்க தோணுதே சத்தம் போட்டு பிடிக்க தோணுதே சற்று முன்பு கேட்ட பாட பாட தோணுதே வெட்கமின்றி ஆட தோணுது.

தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

இணைந்திருப்பது இசைக்கூடங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பான்ஸ் ஜுகம் வானொலி கனடா நிகழ்ச்சியில் தொடரும் பாடல். நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமம் கிடைக்குதா.

கொட்டும்பனி கடலுக்குள்ளே குடிப்பது போல் இருக்குது, கொட்டும்பனி கடலுக்குள்ளே குடிப்பது போல்

0: பாடி ஒன்று கழிக்குது உள்ளாச கோட்டை கட்டி உச்சியில கொடி கட்டி பல்லாண்டு பாடி ஒன்று கழிக்குது பன்னீரை ஊற்றி ஊற்றி குளிக்குது குற்றாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா மனசே மயக்குதா சுகமும் கிடைக்குதா குற்றாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா குற்றாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது குற்றாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது
1: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள் சிந்திய கண்ணீர் மாறியதால்
2: இத வந்து விட்டாரே நத்த

தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

சங்கீதம் பாடும் நீரோடையின் சரசரத்து இந்த அழகுக்கெல்லாம் அடைக்கலம் தர்றேன்.

ഇതാണ് ഞാൻ പഠിച്ചത്.

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு.

0: யாருக்கிட்டே நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காதலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவன் சங்கர் ராஜா, இசையில் செக்கு பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரையில் இருந்து முன்பணியார் பாடல்.
0: புரியாத உறவில் நின்று அறியாத சிலைகள் மாற்றம் தந்துடும் நீங்கள் இதோ பாடல்.

பாடல் ஜான்கிரியின் அன்னிரவின் தேன் மற்றும் குரலில் ரோஷன் ஸ்வரியிலிருந்து பாடல்

0: இந்திய தமிழ்நாடு பெண்மொழி விருதன் இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர்ஓ மற்றும் கனடா தீபம் வானொலி தொடர்கின்ற பாடல்
1: டூயட் பிரிவில் எட்டிவி குறைவு ஜெயராமன் குட்டியும் மற்றும் வரியிலிருந்து என் காதலி பாடல் என் காதலி என் காதல் என்னுடன்
0: நான் ஓவியம் என்று தெரிந்தது ஏன் பன்னிரண்டு இது

0: இசை குழுங்கள் கேட்டுக் கொண்டிருந்தீர்கள். அடுத்த வரும் பாடல்
1: யுத்திரையில் மணி சர்மா இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் கல்யமுத்து வரியில் இருந்து சக்கரை நிலையில் பாடல்.
0: மனம் பச்சை தண்ணீர்தான் சென்று அதை பற்றி வைப்பது உன் தங்கை என் வாழ்க்கை என்னும் பாட்டாய் அறிந்து குளிர்காந்து குடமிட்டு
1: கவிதை பாடு காதல் கடைசியில்
0: சக்கரை நிலையில் பெண் நிலையில்
1: காணும்போது
0: இதோ பாடல் வான்பரப்பு.

0: அளவிற்கு நன்கு தருகின்றே. அடுத்து பாருங்கள், மிஸ்டர் லூட்டோ குறித்து அனிருத் குறித்து மின்சி விஜய் வடிவிலிருந்து கட்டளை கட்டளை பாருங்கள். அவள் வேறா பார்க்கையில் புதர் வேறா ஆகுது,
1: அவள் வேறா கிடைக்கையில் பல மூன்றாம்
0: இதோ பாருங்கள்.

0: பகல் வானலை வந்து கொண்டே இருக்கிறது. நிகழ்ச்சி அலங்கரிக்க அடுத்து வரும் பாடல்
1: கண்டு கொண்டிருக்கின்ற திரையில் ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கடன் போதும், இல்லை என்ற சொல்ல தாங்குவதென்றால்
1: இன்னும் இன்னும் நினைப்பவர் இன்னும் வேண்டும் என்ன சொல்ல போகிறார். பாடல்

0: சர்வதேச கல்லூரி ஐடிஆர் யுகம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அடுத்து வருகிற பாடல்கள்
1: ராம்சிலிக்கால் தொடர்ந்து ஹிப்பப் தமிழா மற்றும் சஞ்சிகால் தொடர்ந்து ஹிப்பப் தமிழா இசையில் மற்றும் வரையிலிருந்து ரோம் ரோம் பாடல்
0: உன் பார்வை இன்னும்
1: தூரம் வெகு தூரம் உன் பின்னால் நான் வரவா இது பாடல்

0: அடுத்தது அப்படின்ற பாடல் ரிதன் திரையில் ஏ ரஹமான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் ஹரிஹரன் அறிவிலிருந்து தனியே அண்ணந்தனியே பாடல்.
1: தனியே தொடர்ந்து நான் காட்டு காட்டினேன் நிலைமை பொருள் நிலுமையும் பொருள் என்று இதோ பாடல் கட்டளை.

0: அடுத்து வரும் பாடல்
1: மின்சாரத்தலையில் திரையில் ஏ ரஹ்மான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் போது அதற்கு நான் பாடல் புல்வெளியில் இசைக்கான் பாடல்
0: பச்சைகளின் கூ கூக்கும் பூச்செடிகளில் இறங்கிவிடுவோம் தங்கினம் சுடிதரவில் தங்க போகிறேன்
1: இதோ பாடல் காட்டுகிறேன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது இது சர்வதேச நிறுவனங்கள் ஐடிஆர் ஆர் மற்றும் கனடா விவம் பாரதி அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை குறிவு மிகவும் குறிவு கோசேஷா வருகிறது கவிபோமா. நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு நீங்காத எண்ணமாக ஆனால் இன்று உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நின்று.
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும் என்னை காணும் கை கூடினால் கதைக்குமா கதைக்குமா
1: இதோ பாருங்கள்.

0: மற்றும் நன்றி வணக்கம்
1: அன்பான நேயர்களே.

ரமணிய காலை வணக்கம். மறுபடி அன்பானவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் குரான் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் தலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கும் தலையகத்தில் நான் உங்கள் கரம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு வரியில் இருப்பார். ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இருப்பார்கள். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடலுக்கு பாடல்கள் காட்டிலே வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல். முதலில் காட்டிலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிக்கிருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரியில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டிலே வர முதல் பாடலை

Não, não.

இசையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வரியில் இரு பாடல்கள், நிஜமாக ஒரு வரியில் இரு பாடல்கள் பல்சுவை அம்சங்களாக கூட வருவது உண்டு. அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம் என்று ஒரு சில வரிகளுடன். இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கை முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, உண்மையாக வாழ்பவர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கிய முக்கியமான ஒரு பங்களிப்பை கொண்டாட்டுகின்றது என்றால் அது உண்மைதான். முக்கியமாக திருமணம் என்பது பெரும் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணமும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வயது வரும்போது நாம் முக்கியமாக அதை சேர்ந்தடைவோம். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். இப்படி என்றால் காதல் திருமணம் வந்தால் சில வேலை பிரிந்திருப்பார்கள், அதே திருமணத்திற்கு புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் எடுக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்நியமான வாழ்க்கையை முடித்து செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து எனக்கு சொல்ல வேண்டும். தப்பிருந்தால் மன்னிக்கவும், இல்லை தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் எதை எதை நாமல் செய்யக்கூடாது அப்படி என்பது இன்றைக்கு அதை சொல்லலாம் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து போகும் ஒரு ஒப்பந்தம், அதாவது சீரன் அல்லது காசு பணம் அகைநட்டு காடு பார்க்கலாம் என்றதில்லை, மனதால் செய்யப்படும் ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து போகும் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்றதை நாம் சொல்லலாம். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது, உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். நீங்கள் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாது. உங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யும். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் போதிக்கப்படுவது பாசம். திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை போதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையில் நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் அர்ப்பணிப்புகளையும் மாற்றிக்கொள்வதாகும். தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாற்ற பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவில் தோர்ந்தடைந்து விடுவார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யான் சொல்லவே இல்லை. தன் சுகத்தை தன் திருப்தியை மாற்றம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே தோல்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், லேசான பந்தம் யார் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சூர்வடையும் போது பெரியோரியாக நாங்கள் தான் அதை கற்றுக் கொடுத்து உற்பத்தப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய பயனாக இருக்கின்றது. முக்கியமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களை நாங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், நிச்சயமாக அந்த பிள்ளை இணைந்து நீங்கள் நாள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை நாங்கள் பத்திரத்தை நான் கையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக அது வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்துவிட்டால் நிச்சயமாக அது தோர்வடைந்து தான் போகும். வாழ்க்கை நன்கையில் வாழப்பட வேண்டும். ஒரு குறுகிய காலத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கையை சேர்க்கும்போது மகிழ்ச்சி தான் இருந்தாலும்
இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வகையில் காற்றலையில் குறித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவரையும் இரு பாடல்கள் நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமண பாடலாக எடுத்துவர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒருவரின் இரு பாடல்கள் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. கடைசியாக ஒழித்த பாடலோடு தான் நான் கொண்டு வருவேன். இந்த வகையில் எங்கே அந்த பாடல்களை ஒழித்தது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காற்றலில் வருகின்றது.

0: பார்க்க போறதுனால சந்தோஷம் தான்.
1: அப்புறம் சில

0: அடுத்த வாரம் எங்க இருக்காரு தான் வெயிட்டிங்களா?
1: ஆசைப்படுறேன்.

அதே மாதிரி ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லுங்க.

மக்களை கலக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். அற்புதமான பாடலுடைய இடைக்கால பாடல்கள் கலக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான் யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் தலைகத்திலிருந்து நான் உங்கள் கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறேன். இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் ஒன்றும் ஒரே பாடல் என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடலில் இந்த பாடல் எங்கு ஒளிந்திருந்த வார்த்தையை மட்டும் கண்டிப்பாக பார்ப்போம்.

வேலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு மாதம் வைத்த இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால திராணிய என்று சொல்லி அந்த காட்சிமான பாட்டு பாடல்களுடன் காட்டிலை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. ஒருவரின் இரு பாடல்கள் உங்களுக்காக இதற்கு தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்களுக்கான ஐடிஆர் லண்டன் தலைவர் ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒளிந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி ஒளியெடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலை இன்றி அந்த வரி ஒழிக்கின்றது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இதையும் கேட்டு பாருங்கள் எங்கே ஒளிந்திருப்பது என்று

I can't die.

0: என்னை அள்ளிக் கொண்ட மங்கை சேரும் என்ன.
1: காட்டலையில் ஒலித்து ஓய்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டலையில் ஒலித்தோய்ந்தது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐசிஆர் மற்றும் விகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் தான் யுகம் வானொலி கனடா ஐசிஆரும் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பாடல்கள் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருக்கும் நான் உங்களுக்கு இதுவரையும் எங்களோட பயணத்தை அன்பான உறவுகளுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை வணக்கங்களை கூறிக்கொண்டு நானும் இந்நிகழ்ச்சி என்று விடுகிறது மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடுகிறேன்.

பேசியது. இந்த ஏதோ எதிர்வும் தோன்றியது. மிகவும் இருந்தது.

بس دي بيقول لي يعني كان في يوم يجي دي غريب،

كل بارك لدينا الجرام، ولكن هناك ولكن هناك

Infatti, 15 interfacce su 15 usano 13, 15 variabili.

¿Qué?

0: ஒரு திசைக்கோலத்தில் இருக்கிறீர்கள். வளமை போல அருமையான இடைக்கால பாடல்களோடு கலிகத்தில் நாட்டின் பெரிதா மற்றும்
1: பிச்சு நாள்

0: இயற்கையாருக்கிட்டே நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காதலை ஊடாக.
1: நந்தா திரையில் யுவன் சங்கர் ராஜா, இசையில் விஷ்ணு பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி, வரியில் இருந்து முன்பன்னா பாடல். முன்பன்னா
0: புரியாத உறவின் அறியாத சுவைகள் மாற்றம் கண்டுகள் நீடம் இது பாடல்.

0: அன்பை தருகின்ற அடுத்த பாடல் ஜான்சி ரெட்டியின் அன்னிரசன் சிங் மற்றும் குரலில் லோகேஷ் வரியிலிருந்து ஜனாதிபதி ஜான்சி பாடல்
1: யூ காட்டிலிருந்து.

0: குழந்தைகள் பெற்றோரின் இது சர்வதேச தமிழ் வானொலி ICRF மற்றும் கனடா யுகம் வானொலி தொடர்கின்ற பாடல்
1: திரையில் எத்திவி குரலில் ஏராமல் இது மற்றும் வரியிலிருந்து என் காதலில் பாடல் ஏ காதலில் காதல் என்னென்ன
0: நான் கோவிலிருந்து திரும்பி ஏன் தண்ணீரையும் இதுவும்

0: குழந்தைன்னு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த வரும் பாடல்
1: யுத் திரையில் மணி சர்மா திரையில் ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் கல்விமுத்து வரியில் இருந்து சக்கர நிலவு பாடல்.
0: மனம் பச்சை தண்ணீர்தான் சொல்லி அதை பற்ற வைப்பது உன் தங்கி என் வாழ்க்கை என்னும் பாட்டாயிருக்கு குளிர்பானது குடலுக்கு.
1: கவிதை பாடல் காதல் கண்கள் கடைசியில் எல்லாம் கொஞ்சம்
0: சக்கரை நிலவு பெண் நிலவு
1: காணும்போது அறிந்தேன்.
0: இதோ பாடல் நான் பரப்புகிறேன்.

0: பகல் வானிலை வந்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சி அலங்கரித்து அடுத்து வரும் பாடல்
1: கண்டு கொண்டிருக்கிறது. பிரிவில் ஆர் ரஹ்மான் இசையில் சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறார் பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல், இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால்
1: இன்னும் இன்னும் எனக்கு விரும்பும் வேண்டும் என்று சொல்ல போகிறார். இது பாடல்

0: আমাদের সেক্টর আইটিআর প্রায় বেগম পাওয়া
1: மற்றும் பஞ்சாயத்து
0: மற்றும்
1: தூரம் மிக தூரம் பாடல்.

0: பார்த்து கொண்டு இருப்பது சி போன்றது. அடுத்து வருகின்ற பாடு ரிதன் திரையில் ரஹமான் சங்கர் மகாதேவன் குரலில் ஹரிஹரன் வரியிலிருந்து தனியே தன்னந்தனியே பாடு.
1: தனியே தனந்தனியே நான் காட்டு காத்து நிலைமை பொருள் நிலவையும் பொறுமை வென்று இதோ பாடல் பகலில்

0: மின்சாரத் தொழிலுக்கு இடையில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும் போது அது சுட்டிக்கான காற்று, பூல் விரியும் போது காற்று,
1: பச்சைகளின் கூ கூப்பு, பூச்சைகளின் ரிங் ரிங், தங்கினம் சுடிதருவி தங்க பெண்ணு
0: இருப்பாரு கட்டளையில்.

0: பேசிக்கொண்டிருப்பது இது சர்வதேச மற்றும் கனடா யுகம் வானொலி. அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை திருவி மிகவும்
0: இதோ
1: பாடல்

0: இதுவரை பேசுவதற்கு இசை கோலங்கள்.
1: இது சர்வதேச தமிழர்களின் ஐடிஆர் சாங் மற்றும் கன்னட யுகம் வாழ்ந்தது.
0: நேயர்கள், இத்தோடு இந்த நிகழ்வை நிகழ்த்தி மீண்டும் ஒரு
1: இசை கோலத்தில்
0: உங்களை சந்திக்கும் வரை
1: வணக்கம் கூடி விடைபெறுவது
0: உங்கள் அன்பின் ஜனநாதன்
1: மற்றும் விச்சு நாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேயர்களே,

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடியா பிரான்ஸ் மற்றும் ஜுகன் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மண்ணில் இதையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் பழனி திரையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

0: ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காதில்லாதவன் குடும்பத்திலே.
1: நேயர்கள் இசைக்கோளங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமெங்கள் திரையிலிருந்து ஆனந்தயாளை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொல்ல சொல்ல மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக் கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொண்ணானது. இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தமராஜா சிறையிலிருந்து வானிலை வருகிறது.

கதிர்ந்த பருகும் மருது.

கூடி வருது சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது சொல்ல வார்த்தை

0: வண்ணமையில்லாத முழுமையை
1: வருது சந்தோஷம் என்ன போது கூடி வருது சொல்ல வார்த்தை மாமனோட இந்த மாமனோட மனசு வன்னியப்பு போலே பொன்னானது இந்த வண்ணமயில் அதனால் வன்னியது போலே பூச்சோடுது
2: கொண்டிருப்பது இசை கோளங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா எங்கள் காதோரும் கடல் புறா பாடுமையா வங்காள கரையோரம் வாருமையா எங்கள் பாய்மர விளையாட்டை பாருமையா
3: ஆடாத கால்களும்

இசைக்கோளங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல். மறந்தேன் நான் மறந்தேன், நண்பர்கள் கண்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.